சேரி தல பத்மானே உஹாரோசா ஹமு பஜாரின் வலாத்தேமினி பிரிந்தார் ரோஜே தான் கெச்சுஜன் ஜிபேர்த்தே அம்பாரிய நமுசே தின் கத்தர்கர் கெல்லே கெச்சுஜன் ஜிபன் பந்தோரா விஷரி தைபேத்து கிரேஷ்தா دبن قربانی بویرین فایلی وان دیر هنک دین کشتن و هنک جی مجبوری خود کشتنی دین